அமகஸ்வரம் உடுதகாய் பிங் ஹித்து முகஜாய் ரேதுவா தஃபா தூ முகஜாய் மீச குன்னம் மம்ஃபா குரா தகிச்சாய் கிங் கண்டுமதீகா துவா உளந்து தகுகையாய் அவ்வோஹு உடும் வெஸ்ஸை ஃபெனுகையாய் ஃபஹெ பிம் மருவே ஒத்தும ஃபஹும் எஃபெனுகே சபபும் பிம திருன் திவ்வா ஃபுமாய் அதி திருன் திவ்வா ஃபாவா எம்மெஹா பாவெத்தவுகே திரே தகதி எ பிமுகா ஃபத்ருவா ஃபுமாய் அதி எகி ஃபராய் ஃபராத்தும் ஜெஹே கொத்துகா வே ஜிஸ்ஸும் கையாய் உடாய் பிமா திமிது கியமங் குரவ்வா ஃபாவா விலாகா விஷ்ணா பயக கண்ட இழுகிங் ஹுரி ஹெகி தகிவ்வா கங்கஸ்வரே.

புறவ்வா பாவா கங்கஸ்வரி முள தகிச்சாய் லேயாய் ஊருமஹாய் அவ்வோஹியவா எஹிம் ஃபராத்திக் நங்கன கதிலா தகிச்சு ஃபஹெ மஜ்பூர் வெஜ்ஜ மீஹா நுக்கிய மந்திரி கமே அதி ஹத்து ஃபஹனலா தியுமென்னதி இதகிதிங் கேவுமுகா எமீஹாக மச்சுக ஃபாஃபென்னதி ஹமகஸ்வரும் அவ்வோஹி கிண கிணம் ஃபாஃப ஃபுசவா ரஹீம் வந்த ரஸ்கலாங்கே.